4.38 மீட்டர் 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 28ஆம் நாள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வேளாண் உலகம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழா வரும்.

குறளமுதம் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது இருனும் கூற்று. பொருள் கொலை செய்யாமல் வாழ்வதை குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் சாவு கூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும். மீண்டும் குரல் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது இருனும் கூற்று. குறள் எண் 326, அதிகாரம் கொல்லாமை.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து MV ரோனி லக்ஷ்மி நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். MV பாராட்டாங் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ

அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து MV ரோனி லக்ஷ்மி நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். MV பாராட்டாங் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். MV ஹட்பே நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகிதி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். MV ஃபிலமிலோ நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஷகிதி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். MV கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் சென்ற வழியாகவே சனிக்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான டீப் ஓஷன் மிஷன், அதாவது ஆழ்கடல் திட்டம், கடல் அடிவாரத்தில் உள்ள பாலி மெட்டாலிக் முடிச்சுகளை ஆராய்ந்து பிரித்தெடுக்கும் நோக்கங்களுக்காக மத்திய இந்திய பெருங்கடல் படுகையில் 75,000 கிலோமீட்டர் சர்வதேச கடல் அடிவார ஆணையம் இந்தியாவிற்கு ஒதுக்கியுள்ளது. கொடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள பாலி மெட்டாலிக் முடிச்சுகளின் மதிப்பிட்ட அளவு சுமார் 380 மில்லியன் டன்கள் ஆகும். இதில் 4.7 மில்லியன் டன் நிக்கல், 4.29 மில்லியன் டன் தாமிரம் மற்றும் 0.55 மில்லியன் டன் கோபால்ட் மற்றும் 92.59 மில்லியன் டன் மாங்கனீசு உள்ளன. இந்த திட்டத்தின் தோராயமான செலவு 5 ஆண்டுகாலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கட்டம் வாரியான செயல்பாட்டில் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் சமுத்திராயன் என்று முறைசாரா முறையில் அழைக்கப்படும் அதன் துணை திட்டத்தின் கீழ் 72 மணி நேர தாங்கும் திறன் கொண்ட ஒரு உள்நாட்டு ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலில் இந்திய பெருங்கடலில் 6 கிலோமீட்டர் ஆழம் வரை 3 பேரை ஆழ்கடலுக்குள் அனுப்ப இந்தியா இலக்கு வைத்துள்ளது. ஆம் நேர்களே, அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான ஆழ்கடல் திட்டம் குறித்த, அதாவது டீப் ஓஷன் மிஷன் திட்டம் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, வரும் திங்கட்கிழமை ஜூன் 15 தேதி மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில்
1: கால்நடைகளுக்கு செயற்கை முறையில் கருவூட்டுதல் குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் டி சுஜாதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
0: நேயர்களும் வேளாண் பெருமக்களும் உங்களுக்கான சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.
1: நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 2325558. வரும் ஜூன் 15 தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு.
0: இது ஒரு நேரடி ஒளிபரப்பு.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வேளாண் உலகம், விவசாய பெருமக்களுக்கான நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு மூலிகை மருத்துவம் குறித்த தகவல்களை நேர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் டி சுஜாதா அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்கிறார் சக அறிவிப்பாளர் மு

0: வரதராஜன்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கான பொதுவான மூலிகை மருத்துவம் குறித்து இன்று நம்மிடையே மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானி திருமதி சுஜாதா அவர்கள். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: இந்த மூலிகை மருத்துவம் என்றால் என்ன? கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் மூலிகை மருத்துவத்தின் முக்கியத்துவம் என்ன மேடம்?
2: மூலிகை மருத்துவம்ங்கிறது இப்போ சாதாரண வார்த்தை தான், எல்லாருக்குமே தெரியும் மூலிகை மருத்துவம் அப்படின்னா என்னன்னுட்டு. நம்ம வீட்லேயே வந்து சாதாரணமாக நம்ம துளசி யூஸ் பண்ணுறோம், கற்பூரவள்ளி வச்சுருக்குறோம், நம்ம இஞ்சி யூஸ் பண்ணுறோம், ஜீர எல்லாமே வந்து ஒரு மூலிகை மருத்துவம் தான் நம்ம சொல்ல முடியும். வேப்ப இலை இருக்குது, அதுவும் வந்து ஒரு மூலிகை. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மருந்துகள் வந்து வீட்லேயே எளிமையான முறையில் வந்து தயார் பண்ணி நம்ம வந்து அததுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வேப்ப இலை அப்படின்னும் போது நம்ம புண் ஏதாவது வந்துடுச்சுனாக்கா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. துளசி வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு தேனோட கலந்து குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு ஆகிடுச்சுனாக்கா வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வைத்தியங்கள் வந்து வீட்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு சுகத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் மூலிகை மருந்து. இப்போ நம்ம அது வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எதுனாலையுமே கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்ற காலம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ மூலிகை மருந்து வந்து ரொம்ப ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஆதிகால மருத்துவம், ட்ரெடிஷ்னல் மெடிசின், பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க போனால் மூலிகை வைத்தியம்னாலே பாட்டி வைத்தியம் அப்படின்னா, இந்த பாட்டி வைத்தியத்துக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் கால்நடையில் மூலிகை மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஃபார்மஸ்க்கு வந்து நாங்கள் கேரியிலிருந்து எல்லாருக்கும் இதை தான் சொல்கிறோம், நீங்கள் வீட்லேயே வந்து கோழிக்கும் சரி, ஆட்டுக்கும் சரி, மாட்டுக்கும் சரி, நீங்கள் வந்து வைத்தியம் வந்து நீங்களே ஆரம்பத்திலிருந்தே கொடுங்க.
1: நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மூலிகை வைத்தியம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இடையில வந்து இந்த மெடிக்கல் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், உடனே உடனே தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மெடிக்கலுக்கு போக ஆரம்பித்தோம். மெடிக்கல் மருந்துகளை, ரசாயன மருந்துகளை எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். மீண்டும் அதை மூலிகை மருத்துவத்துக்கு போகிறதுனால என்ன லாபம் மேடம் உங்களுக்கு?
2: மீண்டும் வந்து நம்ம வந்து மூலிகை மருத்துவத்துக்காக போகணும்னா என்ன லாபம் அப்படின்னா, நிறைய லாபங்கள் இருக்குது சார். இப்போ வந்து நம்ம எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் கோழி தீவனத்துலேயும் சரி, மாட்டு தீவனம் ஆட்டு தீவனத்துலேயும் வரக்கூடியதில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கெமிக்கல்னால் ஒரு ஆன்டிபயோட்டிக்குன்னு அது வந்து போடுறது நல்லது தான். ஏன்னா வந்து நோய்கள் வராமல் கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் வந்து சில மெடிசன்ஸ்கள்லாம் போடுறாங்க. ஆனால் அதுவே என்ன ஆகுதுன்னா, நாளடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாடியில் வந்து சேர்ந்துடுது. இப்போ வந்து ஆடு கோழி இது ரெண்டுமே நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம், பிக்கு பன்னியோட இறைச்சியும் நம்ம யூஸ் பண்ணுறோம், பால் வந்து யூஸ் பண்ணுறாங்க, முட்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, நாளடிவில் அந்த கெமிக்கல் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து உனக்கு வந்து அந்த இறைச்சிலையும் சரி, முட்டையிலையும் சரி, பால்லையும் சரி சேர ஆரம்பிச்சிடும் நாளடைவில் ஃபுல்லாக. நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அந்த கெமிக்கல் கலந்த இயற்கையாக கலந்த சாப்பிட்றோம் நம்ம பாலும் சரி. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உலகத்திலே வந்து பால் வந்து ரொம்ப சத்து வாய்ந்தது, முட்டை வந்து ரொம்ப சத்து வாய்ந்தது, அதில் வந்து கலப்படமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் சார்ந்த பொருட்களை கோழிக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கு கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த ரசாயனம் அதோட உடலில் போயிடுது. அது அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடும்போது, அந்த முட்டையை நம்ம சாப்பிடும்போது, அந்த பாலை நம்ம குடிக்கும்போது நேச்சுரலாகவே வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து மூலிகைகள் மருந்துகளை வந்து கொடுக்க ஆரம்பிங்க, வெட்னரி மெடிசன்ஸ், ஹெர்பல் வெட்னரி மெடிசன்ஸ் வந்து நிறையா ஃபார்மர்ஸ்க்கு வந்து சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து ஆயிடுச்சு. ஈவன் வந்து ஆயுஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆயுஷ்னாலே வந்து ஹியூமனுக்கு வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஆயுஷே வந்து இப்போது கால்நடைகளுக்கு வந்து ஹெர்பல் மெடிசன் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு பார்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களே வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து மூலிகை மருத்துவம் கால்நடைகளை கொடுக்கணுங்கிற முக்கியத்துவம் அதிகமாயிடுச்சு.
1: அதாவது கால்நடைகளுக்கான அலோபதி டாக்டர் தான் நீங்கள், அதான் படித்து வந்திருப்பீங்க.
2: ஆமாம்.
1: ஆனால் இந்த மூலிகை மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இதுக்காக நீங்கள் ஆராய்ச்சிகள் எதுவும் பண்ணுறீங்களா நீங்கள்?
2: ஆமாங்க சார், நாங்கள் வந்து கேரி வந்து அதிகமான ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிக்கோபாரிஸ் ட்ரைபல், ஈவன் வந்து நம்ம மக்களே கூட வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்து மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, மெடிசினல் பிளான்ஸ் வந்து அவங்க வீட்டிலே வச்சுருக்காங்க, நமக்கு தெரியாத விஷயங்கள். ஆராய்ச்சியாளர்களான நாங்களே வந்து அவங்கக்கிட்ட போய் நிறைய டாக்குமெண்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு ஃபார்மர் வந்து சொல்கிறாங்க, இந்த மெடிசனை வச்சு நான் கொடுத்தேன்னாக்கா கோழிக்கு வந்து இரத்த கழிச்சல்

0: கம்மியாயிடுது அப்படின்னு. இரத்த கழிச்சலோ இல்லை பேதி ஆகிறதோ இல்லை சுவாச நோயோ காய்ச்சலோ இல்லை ஒரு இடத்துல வீங்கி இருக்குது அந்த மாதிரி கட்டு போடுவோம் அப்படின்னு. ஆனால் அது வந்து சயின்டிஃபிக்காக வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அவங்கக்கிட்டேருந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து அதுக்கு தயார் பண்ணி நாங்கள் வேறு ஒரு மெத்தடில் தயார் பண்ணுறோம். தயார் பண்ணி நாங்களாகவே ஆராய்ச்சியில் இப்போ புண்ணுக்காக ஒரு ஃபார்மர் யூஸ் பண்ணுறான், ஒரு ட்ரைபல் வந்து நிக்கோபரிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தோட பிளான்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து எந்த முறையில் தயார் பண்ணணும்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்மெட்லேயோ இல்லை வந்து குடிக்கிற ஃபார்மெட் ஒரு லிக்யூடாகவோ இல்லை வந்து தீவனத்தில் கலக்கிற ஒரு ஃபார்மலையோ வந்து கொண்டு வந்து அதை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். எங்ககிட்ட வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு எங்ககிட்ட அனிமல்ஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அதை லார்ஜாக எல்லா ஃபார்மருக்கும் நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் கேரி வந்து உண்ணிகளுக்கான ஒரு மருந்து தயாரித்தோம், டிக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சாதாரணமாக அந்த நொச்சிங்கிற ஒரு இலை இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஆடு கொட்டகையோ இல்லை மாட்டு கொட்டகையிலோ இல்லை கோழி பண்ணையிலையோ வந்து எரிப்பாங்க, ஏன்னா கொசு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால, இல்லைன்னா கிருமி நாசினி, இல்லைன்னா வந்து அதை சுடு தண்ணியில் போட்டு குளிப்பாங்க, ஏன்னா பாடியில் இருக்கிற வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நீம் ஆயில், நீம் ஆயிலில் வந்து அதை வச்சு எப்படி தயார் பண்ணி அதை வந்து ஒரு ஆயில் ஃபார்மில் ஒரு ஆயில் ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டோம். ஃபார்மர் வந்து அந்த ஆயிலை வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம், ஆடும் சரி மாடும் சரி. அப்போ வந்து அந்த உண்ணி வந்து இறந்தெடுத்து. இப்போ வந்து என்னன்னா ஆர்டினரியாக பியூடாக்சின்ங்கிற ஒரு கெமிக்கல், அதை தான் வந்து உண்ணி மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க ஃபார்மர். ஆனால் அதனால் வந்து என்னென்ன நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். மீன் பிடிக்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணாங்க, சூசைட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் அதை வந்து பியூடாக்ஸை வந்து இது கர்ப்பமாக இருக்கிற மாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் தடவக்கூடாது. அதே மாதிரி பால் கறக்கிற மாட்டில் மடியில் தான் நிறைய உண்ணி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? அந்த இடத்துல பியூடாக்ஸை தடவ முடியாது, ஏன்னா பால் கறக்கணும் சரிங்களா. அதே மாதிரி வந்து ஆட்டுக்கும் அதே மாதிரி தான், சின்ன ஆட்டுக்கெல்லாம் நம்ம அதை கொடுக்க முடியாது. குட்டிங்களுக்கெல்லாம் ஆட்டு குட்டிக்கெல்லாம் என்ன ஆகும்னா காதில் வந்து நிறைய உண்ணி இருக்கும், உள்ளே இருக்கும். அப்போ அந்த கெமிக்கலெல்லாம் நம்ம வந்து போட முடியாது. ஆனால் நாங்கள் இப்போ தயார் பண்ணியிருக்கிற இந்த மருந்தை வந்து குட்டி ஆட்டு குட்டியிலேருந்து பெரிய ஆடுலேருந்து கர்ப்பமாக இருக்கிற ஆடு மாடு அப்புறம் பால் கறக்கிற மாடு மடி எந்த இடத்துல வேணாலையும் நம்ம வந்து தடவலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மை தானே இது. இப்போ கெமிக்கல்லேருந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி மடி நோய்க்கு, மடி நோய்க்கு எலுமிச்சைப்பழம், ஆலோவேரா, கற்றாழை சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம வந்து ஒரு மடி நோய்க்கு நோய் தயார் பண்ணியிருக்கிறோம். அதையெல்லாம் நம்ம போடும்போது ஈவன் பால் கறக்கிற மாட்டில் வந்து மடி நோய் வந்துடுச்சுனாக்கா அதுக்கு நம்ம வந்து தடவலாம்.
1: நமது விவசாய பெருமக்கள் வந்து வர்றாங்களா மேடம், உங்களுடைய அறிவுரைகள்லாம் கேட்குறாங்களா, நீங்கள் இந்த மூலிகை மருத்துவத்தை மக்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா?
0: அதுக்காக தான் சார் இந்த மாதிரி உங்களுடைய நம்ம ஆல் இண்டியா ரேடியோ ஈவன் தூர்தர்ஷன் மூலமாக நாங்கள் பேப்பர்ஸ்லேயும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பார்க்க போனால் மக்களுக்கு வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் வந்து நிறையா வரலன்னு தான் நான் சொல்லணும். அது வந்து கேரியோட ரோலும் இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஒரு இது முக்கியமான ஒரு ஒரு வாயிலாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய மக்கள் வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோவை வந்து கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நிறையா சொல்ல சொல்ல தான் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ மூலிகை மருந்துங்கிறது ஒரு சின்ன இந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இப்போ வந்து பூச்சி மருந்து அப்படின்னா பூச்சி மருந்துக்கே வந்து ஒரு 10 காம்போசிஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஆட்டுக்கு தனியாக, மாட்டுக்கு தனியாக, கோழிக்கு தனியாக மாது. அதே மாதிரி வந்து ஃபுட் அண்ட் மவுத் எஃப்எம்டிக்குன்னு வேக்சின் வந்து போடுறாங்க. அப்போ அந்த வேக்சின் போடுற நேரத்தில் வந்து என்ன மாதிரி மாட்டுக்கு கொடுத்தா நம்ம கொடுக்குற வேக்சின் வந்து இன்னும் அதிகமாக பலன் தரும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஈவன் வந்து புழு வச்ச புண்ணுகள் எல்லாம் இருக்குது, புண்ணு இருக்குது, அந்த புண்ணுக்கு வந்து நம்ம ஆயின்மெண்ட் நாங்கள் அதுவும் ஒரு ஆயின்மெண்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து இப்போ நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லலான் இருக்கோம், அது தயார் நிலையில் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். அது வந்த உடனே அதுவுமே வந்து ஃபார்மருடைய கையில் வந்து கிடச்சிரும். அப்போ வந்து ஆதாரணமாக வந்து அவங்க புண்ணு எங்கே ஆனாலையும் சரி, இப்போ எங்கள் மாட்டுக்கே நாங்கள் அது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு முடிச்சுட்டோம் நம்ம. ஈவன் ஒரு வாரத்திலே வந்து எவ்வளோ பெரிய புண்ணு, யூஸ்வலாக மாட்டுக்கிட்ட வந்து என்ன அந்த கண்ணு கிட்ட வந்து சின்ன சின்ன பூச்சி சுத்திக்கிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் புண்ணாயிடுச்சுன்னா அந்த பூச்சி சுத்தி சுத்தி ஈ மொச்சி மொச்சி ஃபுல் புண்ணாயிடும். ஆனா இந்த ஆயின்மெண்ட்டை தடவும் போது என்ன ஆகும் அப்படின்னா பூச்சியும் அது மேல உட்கார்றது கிடையாது, ஈயும் உட்காராது. ஸோ அதோட ஆடட் அட்வான்டேஜ் எல்லாம் வந்து நம்மளோட மூலிகை மருந்துல வந்து இருக்குது. பூச்சி மருந்து வயித்துல வந்து பூச்சி வந்து கொடுக்குறோம், கெமிக்கல் கொடுத்து கொடுத்து அதுவுமே வந்து ஆபத்தை தான் ஆபத்தை தான் உண்டு பண்ணும். அது கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஹெர்பல் மூலிகை மருந்து அப்படின்னா ஒன்றே ஒன்று

0: ஃபார்மர் வந்து என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கொடுக்கணும். கழிச்சல் வந்துடுச்சு, அதுக்கு வந்து ஒரு இடத்துல வீங்கிடுச்சு, புண்ணு வந்து ரொம்ப அதிகமான அப்புறம் நம்ம விடக்கூடாது. கொஞ்சம் வரும்போதே வந்து கேரி வந்து இருக்குது, எங்ககிட்ட ஆலோசனை நீங்கள் கேட்கலாம். புண்ணு வந்துடுச்சு இல்லை வயிறு உபசமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லலாம்.
1: இப்போ வந்து மேடம், அதிகமாக வந்து கால்நடைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு உபசத்திற்கான எளிய மூலிகை மருத்துவம் என்ன மேடம்?
0: வயிறு உபசத்துக்கான மருத்துக்கள் வந்து நாலஞ்சு முறையில் வந்து சொல்லலாங்க சார். ஈவன் நிறைய இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா வந்து இந்த ரகம், மிளகு, அப்புறம் மஞ்சள், பூண்டு, துளசி இருக்குங்களா, இது வந்து ஒரு முறை. இதை வந்து இதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஜீரகம், இந்த மிளகு, இதையெல்லாம் வந்து வறுத்துடணும். இந்த பூண்டு, இந்த துளசி, ஈவன் வந்து நிறைய பேரோட வீட்டில் வெத்தலை இருக்கும், வெத்தலை, இதையெல்லாம் அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம கலந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்லம் இருக்கு இல்லைங்களா, வெல்லத்தோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி ஆட்டோட அந்த நாக்கு கடியில வந்து வச்சு விடணும் நம்ம. அப்ப நல்லா விழுங்கிடணும் அது. இந்த மாதிரி ஒரு மூணு முறை ஆட்டுக்கு வந்து செய்யணும். ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு உபசம் வந்து கண்டிப்பாக போயிடும். இது வந்து நிறைய இருக்குது, கொஞ்சமாக இருக்கிற சின்ன ஆட்டுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம், பெரிய ஆட்டுக்கும் கொடுக்கலாம், வயிற்றுப்போ போட்டிருக்கிற ஆட்டுக்களை கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஈவன் வயிறு உபசம் வந்து வயிற்றுப்போக்காகவும் இருக்கும், வயிறு உபசமாகவும் இருக்கும். அதுக்கு வேற நிறைய இருக்குது. எல்லாமே வந்து நம்ம அதுதான் சொன்ன மாதிரி, நம்ம இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு ஒரு வாரமும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து அதுக்கு உரிய வந்து நம்ம ரொம்ப விரிவாக நம்ம பண்ணும்போது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
1: பயனுள்ள நிகழ்ச்சி நிச்சயமாக பண்ணலாம் மேடம். மாடுகளுக்கு பால் சுரப்பு அதிகப்படுத்துவதற்கு இந்த மூலிகை மருத்துவத்தில் வழிவகை உண்டா?
0: மாடுகளுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாகிறதுக்கு நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு இருக்குது, பால் சுரப்பு வந்து அதிகமாகிறதுக்குன்னு நம்ம இருக்குது. ஆனால் அது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபார்மர்ஸ் வந்து நம்ம நல்லா கடைப்பிடிக்கணும், சொல்கிறத வந்து நல்லா கடைப்பிடிக்கணும். ஏன்னா வந்து இந்த முளைக்கட்டின பயிர்கள் எல்லாம் இருக்குது, வெங்காயம், இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பால் சுரப்பை வந்து உண்டு பண்ணக்கூடியதான். உங்களுக்கு இந்த ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டர்மரிக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த முளைக்கட்டின பயிர்கள்லேயே வந்து இந்த பாசி பயிரும் இருக்குது, சன்னாதால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரவலாக வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மாடு வந்து லாஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் மூணு மாதம் எட்டு மாதம் அப்படி இருக்கும்போது அப்பத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ மாடு கண்ணு போட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மூணு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதோட கர்ப்பப்பை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ பால் சுரப்பு வந்து அதிகமாகவே அதுக்கு இருக்கும். அது கூட வந்து நம்ம தீவனத்துலேயும் வந்து நல்லா அது வைக்கும்போது, இப்போ நம்ம மூலிகை மருந்தை மட்டும் கொடுத்துட்டு பால் வந்து எனக்கு நிறையா சுரக்கணும் அப்படின்னா ஆகாது. ஸோ மால் பாடு கொடுக்குற மாட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அது இந்த மூலிகை மருந்தையும் கொடுக்கணும், நல்ல தீவனமும் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸும் இருக்குது. இப்போ மாடு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பால் வந்து கறக்கிறத வந்து நிறுத்திடணும் லாஸ்ட்டாக. அது வந்து லாஸ்ட் எட்டு மாதம் வரைக்கும் கறந்துட்டே இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ப்ராக்டிஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வந்து மாடு வந்து வளர்ற இதுக்கும் சக்தி வேணும், கண்ணுக்குட்டியும் வேணும், பாலும் கொடுத்துட்டு இருக்குது. அப்போ அதுக்கும் உரிய ஒரு சக்தியும் வேணும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி மூணு விதத்துக்கு அது ஒரு சக்தி தேவைப்படுது. அப்போ பால் கறக்கிறத வந்து நம்ம நிறுத்திடணும். ஒரு ஏழு மாதத்துலேயே வந்து பால் கறக்கிறத நிறுத்திட்டா கர்ப்பமான உடனே அதோடைய பால் உற்பத்தி நிஜமாக அதுவே வந்து ஒரு 50% அதிகப்படுத்தி தான் கொடுக்கும்.
1: மூலிகை மருந்துகளை தயாரிப்பதில் என்னென்னலாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேடம்?
0: மூலிகை மருந்து பண்ணும்போது இப்போது ஒரு நாங்கள் சீரகம் வந்து இப்போ சொல்கிறோன்னா ஒரு 10 கிராம் இருக்குது, கார்லிக் வந்து பூண்டு வந்து ஒரு 5 கிராம் போடுங்க அப்படின்னா அந்தப்படி தான் நம்ம செய்யணும். நம்ம வந்து மூலிகை மருந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை நிறைய எடுத்து சாப்பிடக்கூடும், மாட்டுக்காட்டு கொடுத்துடக்கூடாது. எல்லாத்துக்குமே அலோபதி நம்ம சாப்பிட்றோம், என்ன சொல்கிறாங்க, ஒரு வேளைக்கு ஒரு இது ஒரு மருந்து தான், அது வந்து டோஸுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டோஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ சயின்டிஃபிக்காக நம்ம வந்து வேலிடேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து நம்ம எல்லாரோடைய மனதிலும் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடு மாடு தானே, ஏதோ ஒன்று நினச்சி கைப்பிடி எடு, இது ஒரு கைப்பிடி அது ஒரு கைப்பிடி அப்படி போட்டுரும், அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் ஒரு உயிர், அதுக்குமே ஒரு டோஸ் இருக்குது, இந்த மருந்து இவ்வளோ டோஸில் தான் கொடுக்கணும். இப்போ பூச்சி மருந்துனா அதில் 10 பொருட்கள் இருக்குன்னா ஒரு ஒரு பொருளுமே வந்து ஒரு ஒரு அளவு இருக்குது. இப்போ வந்து நான் சீரகம், இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன வயிறு உபசத்துக்கு சீரகம், பூண்டு, பெப்பர், மஞ்சள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ சீரகம் வந்து 5 கிராம்னா 5 கிராம் தான் கொடுக்கணும், பெப்பர் வந்து ஒரு 4 கிராம்னா

0: 4 கிராம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து டர்மரிக் மஞ்சள் தூள் ஒரு 2 கிராம் போடுங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான் நீங்கள் போடணும். எல்லாத்தையுமே ஒரு குத்து மதிப்பாக எடுத்து போட்டு பண்ணிங்கனாக்கா எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வராது. அதே மாதிரி வந்து தயார் பண்ணுற விதம், இப்போ நம்ம சொல்கிறோம் சீரகத்தையும் பெப்பரையும் வந்து லைட்டாக நீங்கள் வறுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெப்பரும் சரி சீரகமும் சரி வறுக்கும்போது அந்த ஹீட்டில் அந்த வெப்பத்தில் வந்து சில பொருட்களெல்லாம் வெளிவரும், அது உள்ளே இருக்கிற ஒரு கெமிக்கல் வெளிப்படும், அந்த கெமிக்கல் தான் வந்து போய் ஆக்ஷன் பண்ணும். இப்போ வந்து நம்ம கடுகை வந்து நீங்கள் பூச்சி மருந்துக்காக வந்து கடுகை வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம, அப்போ அந்த கடுகை வந்து ஊற வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஊற வைக்காமே அப்படியே கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஊற வைக்கும்போது அதுக்குரிய சில டாக்ஸிசிட்டி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அதுக்குள்ளே இருக்கிற வேறு ஒரு கெமிக்கல் வந்து வெளியில் வந்து அந்த கெமிக்கல் வந்து வேலை செய்யும். ஸோ எந்த முறையில் சொல்கிறோமோ அந்த முறையில் தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி 4 பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை நினச்ச மாதிரி வந்து 5 கிராம் சொன்னோன்னா நீங்கள் ஒரு 10 கிராம் 2 ஸ்பூனு இதில் ஒரு 5 ஸ்பூன் அப்படி எடுத்து எடுத்து போட்டு அப்படியே சும்மா கலக்கி ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுத்துட முடியாது. எந்த முறையில் சொல்கிறோமோ அந்த முறையில் தான் மக்கள் வந்து உபயோகப்படுத்தணும், ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே.
1: கர்ப்பமான கால்நடைகளுக்கு இந்த மூலிகை மருத்துவம்
0: கண்டிப்பாக, கர்ப்பமான மாட்டுகளுக்கு பால் கறக்கிற மாட்டுகளுக்கு இதை யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து கர்ப்பமான மாடு சரி,
1: மாடு வந்து கர்ப்பமாக இருந்தால் அந்த கெமிக்கல் ஊசியோ எஃப்எம்டி ஊசியோ இல்லை மற்ற பூச்சி மருந்தோ கொடுக்க
0: மாட்டாங்க. அதனால தான் வந்து நாங்கள் இந்த கெமிக்கல் வந்து மெயினாக வந்து அந்த ஒரு என்னப்போ பால் கறக்கிற மாட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் அந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துங்க. அதுக்காக தான் சொல்கிறது ஆரம்பத்திலிருந்தே வந்து இனிமேல் கேரி வந்து இப்போ மாட்டுக்கு மூலிகை மருந்துகள், ஆடுகளுக்குரிய மூலிகை மருந்துகள், கோழிகளுக்கான மூலிகை மருந்துகள் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து இப்போது ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து மாட்டுகளுக்கெல்லாம் என்னென்ன நோய்கள் வியாதிகள் மூலிகை வைத்தியனால் குணப்படுத்த முடியும், இப்போது ஃப்ராக்சர் ஆகிட்ட ஃப்ராக்சர் வரைக்குங்களுமே மூலிகை மருந்துகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கும் மீறி உடலில் வந்து வேறு ஏதோ அதுக்கு ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியல, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்கிலிருந்தே மூலிகை மருந்து பண்ணும்போது பெரிய பெரிய வியாதிகள் வராமல் தடுக்கலாம். மூலிகைகள் மருந்தில் யூஸ் பண்ணும்போது பெரிய வியாதிகளை வராமல் தடுக்கலாம், அதுதான் இதோட பயன்கள்.
1: பொதுவாக நமது தீவுகளில் வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து வயிற்று உப்புசம் வருது அதிகமாக, பூச்சிக்கடிகள் அதிகமாக வருது, உண்ணி ஈக்கள் தொந்தரவு அதிகமாக இருக்குது.
0: அதுக்கு தான் நாங்கள் அதுக்காக வேண்டி மேஜராக வந்து பூச்சிகளுக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன் சொன்னது. பூச்சிக்குமே பூச்சிக்கொல்லிக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேப்பெல்லாம் இருக்குது, உங்களுக்கு இஞ்சி இருக்குது, பெப்பர் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து அது சொன்ன முறையில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியோ இல்லை வந்து இதை வந்து அரைச்சியோ வெள்ளத்தில் எதுனாலையுமே வெள்ளம் வச்சு நம்ம கொடுக்கும்போது பூச்சி வந்து சரியாயிடும்.
1: கடைசியாக மேடம், மூலிகை மருத்துவத்தை ஊக்குவிக்க அரசு தரப்பில் ஏதாவது திட்டங்கள் எதுவும் இருக்கா?
0: சார், ஊக்குவிக்கிறதுக்கு கண்டிப்பாக இப்போது கேரியில் எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் அந்தமான பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஸ்கீமும் இல்லை, ஆனால் கேரியில் ஸ்கீம் இருக்குது. நாங்கள் வந்து மருந்துகள் தயாரிச்சிட்ருக்குறோம் ஃபார்மர்ஸ்க்கும் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, இது மூலமாக இந்த ஆல் இண்டியா ரெக்கார்டிங் மூலமாக நான் சொல்கிறது, நீங்கள் வந்து கேரி வரலாம், நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்குரிய என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு வந்து, இப்போது நீங்கள் வந்து குழந்தைங்களை எப்படி வந்து டெய்லி அதுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆட்டு மாட்டுக்கும் வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறத வந்து டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து எதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாக்கா உடனே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அப்போ வந்து வீட்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லுவோம். அதையும் மீறி சில உங்களால் நைட்டில் கால் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது ரெடிமேட் மெடிசன்ஸ் மாதிரி, அப்போ நீங்கள் அதுக்கு கொடுங்க. மறுநாளோ இல்லை ஒரு நாள் தள்ளி கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேரி வந்தீங்கனாக்கா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னாக்கா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம்.
1: மிக நல்ல கருத்துக்களை மேடம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் நிச்சயமாக நமது வேளாண் பெருமக்களும் விவசாய பெருமக்களுக்கும் பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
2: நேர்களே, வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு மூலிகை மருத்துவம் குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானி டி சுஜாதா அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் சக அறிவிப்பாளர் மு. வரதராஜன்.

நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. எட்டாத உயரங்களை எட்டி தொடாத சிகரங்களை தொட்டு வாழ்வில் வெற்றி கொடி நாட்டுவோம் என்ற சிந்தனை வரிகளுடன் மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.